மட்டேவத்தூரே குருநாராயணம் தான் குரு, குரு சச்சாரு குரு தொட்டு சப்பிச்சுப்பாயா ஜன்மானிக்கு சப்பனிகா ஹைகுண்டா.